அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 91.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதேர்தல் இடைச்சனல் உங்களின் முழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, மே மாதம் 20ஆம் தேதி, அதிகாலை சூரியனின் முதல் கதிர் போல உங்கள் நாடும் முடியாய் மலர்த்தும். நேற்றைய கவலைகள் நீங்கி இன்று புதிய நம்பிக்கைகள் பூங்கட்டும். இதயத்தில் அன்புடனும் முகத்தில் புன்னகையுடனும் இந்த நாளை தொடங்குங்கள். புதிய நாளை பரிசளித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி துணிவுடன் புறப்படுங்கள்.

இன்றைய காலை சிந்தனை உலகில் உறவு என்பது புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள்

0: உறங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1992 ஜனவரி மாதத்தில் வணங்காம் திரண்டுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் தையல்காரன். இயக்குனர் எஸ் பி முத்துராமன், அவருக்கு திரைப்படத்தில் நடிகர் ஆர் பார்த்திபன் மேலும் நடிகை ஐஸ்வர்யா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர். இந்த திரைப்பட இசையமைத்தவர் காலஞ்சென்ற டாக்டர் எஸ் பி

0: அறத்தென்ப எல்லா உயிர் நோக்கும் செல்வத்தை சேர்த்தொடுகள்தான். அனைத்து உயிர்களுக்கும் நன்மை தரும் வாழ்க்கையை அறம். Virtue means living in a way that protects and cares for all living beings.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: Stay tuned with your best music on Dinis Arangam with Ajay Sundaram.
1: அனைவருக்கும் எமது ஆழம் ஸ்ரீவாந்தோனியில் இந்த அதிகாலிகள் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவைக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமீனிக்கு சொல்லி புதன்கிழமை மே மாதம் 20 ஆமாம்மா. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நமத்துக்கள். மேலும் எங்கு போனாலும் பற்றமணிங்க போங்க.

அமைவென்றிருக்கு புதன்கிழமை வாரத்தின் நடுப்பகுடி, வேலை அதிகம், டென்ஷன் அதிகம். மேலும் நினைக்காமல் கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஏன்னா வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். ஆமாம், இந்த அதிகாலையில் வழக்கமாக நீங்கள் எழுந்து உடனே மறக்காதீர்கள் உங்கள் வானொலி சும்பனிக்க உங்கள்

நம்பிக்கை, புதிய உற்சாகம், ஒரு தேநீரில் காஃபி வாசனையோடு இனிய இசைகளும் சின்ன சின்ன சிறப்புகளும் சேர்ந்து உங்கள் காலையே அழகாக நாம் வந்திருக்கின்றோம். மேலும் வேலைக்கு போகிறவர்களுக்கும் பள்ளி அல்லது கல்லூரி நண்பர்களுக்கும் வீட்டில் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் இந்த காலையை முடிக்க ஒரு புதுசு வாய்ப்ஸ் ஒன்லி அல்லவா.

எனக்கு உலகம் இனிதா இருந்த போது உயிராய் நின்ற நாம் எலும் மட்டும் அமைதி.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை மே மாதம் 20ஆம் தேதி அடுத்த பாடலை நாம் கியூபி போத் வசிக்கும் அனுராவ் துகாராம் தனது பிறந்தாட்டின மண்பணம் மடகீரும் லிம்ஃபி தினன் கேசிகா கியா ஜிஷ்னி கேதான் கிவின் அக்காவாடி காம்பால் மேலும் தேவன் அஞ்சனி மாலினி குமரன் சாமிலா மனோத தாசன் ராமானுஜன் துகாராம் லக்ஷ்மண பிள்ளை ரசன் ஆம்பால் ஆகியோரின் சார்பின் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் அலைபுயா வசிக்கும் கீர்த்தி கோவிந்தன் தனது பிறந்தாட்டின மாண்புடன் வடகீரும் அப்பா மேகா அம்மா திவினா மேலும் அக்கா மைத்திரியே அம்மா வினோதா மேலும் லீனா சாமி நச்செல்வி எத்தி கந்தன் அனுஷ்கா கோவிந்தன் ஹரன் காளிமுட்டு பொன்னுசுவாமி கனியப்பன் வேதாச்சலம் குடும்பத்தார்கள் மேலும் சிவன் ராமன் நீராமசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் தயாக்க ஊரைச் சேர்ந்த திருமதி நத்தாஷா திரு ராகவன் மருதி அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் மான்சி தாரணி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் புலகோஸ் ஊரைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் வீரச்சாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி லோகநாயகி திலன் சிந்தி நருவி தாவிஷி நேசா லெனி முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனை நாம் சேக்வா ஊரைச் சேர்ந்த சச்சுதா வீரச்சாமி தனது பிறந்தாட்டின மண்புடன் விளங்குகிறோம். மேலும் நிதிஷா மேலும் கார்த்திகேயன் மேலும் தேவாசினா அடகன் கஜானந்தன் வீராச்சாமி மேலும் அம்மா அப்பா மேலும் தாந்தராயன் அத்தி தேவி ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சஞ்சுதத்மா ஊரைச் சேர்ந்த திரு சந்திரன் திருமதி மீலா ஆறுமுகம் அவர்களுடைய திருமண நிர்வாகத்தை நம் அன்புடன் விடகீகிறோம். மேலும் ரஞ்சினி ஒந்தின ஆறுமுகம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இதே பாட்டை நாம் மேபக் ஊரைச் சேர்ந்த தாசினி மலை எந்தி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் விடகீகிறோம். அப்பா ஜெயந்தி மேலும் ஜென்சன் காம்சல் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள்.

இன்றைக்கும் கூட உங்கள் முகத்தில் சிற்பம் மலரட்டும், உங்கள் வேலைகள் எல்லாம் வெற்றியாகட்டும், மனதில் சந்தோஷமும் வாழ்க்கையில் அமைதியும் நிறைந்திருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில், அதாவது நாளைக்கு தினத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.